0: இங்க பூமி அறிஞரா வாந்துரா, பூமி அறிஞரா வாந்துவே. இந்த தலைரா
1: இங்க ஒல்லைரா.

0: இங்க மாஜன் பூச்சே மாமூரா, மாஜன் பூச்சே மாமூவே, இந்தோர்லே
1: இங்கோல்லே
0: தாதா மாஜ.